கான்கா உங்குதான் குசூஷ்ணா வாகி கொமனிதாஸ் பிஸ்னஸ் குசராத் பரா எக்ஸ்போர் பராஜின் கர் ராஜினான் தாங்கான் இன்ஃபெஸ்டூர் விசாத்தாவான் பலாஜார் நிங்கான் மம்பூகா எக்ஸஸ் யங்லபி பைக் பசார் தான் டெஸ்டினாசி இன்டர்நேஷனல் இன்டிகிராசி அஹமதாபாத் யங்லபி குவா திங்கான் ஜரிங்கான் ஹூப் நேஷனல் டெபார்ட்மெண்ட்டுக்கும் படகங்காங் படிவிசாத்தா இன்ஃபெஸ்டாசி தன் பங்கே வாங்கான் இக்கோனமி ரீஜனல் சஹிங்கா பர் கான்ட்ரிபியூசி படா பர்த்தும்புஹான் குஜராத் சிவகை நகாடா பாகியான் ஹுபுங் சுச்சாரா குளுஃபுல் ஸ்டடி யாங் திலாக்குகான் ஒலிக்க மந்திரியான் மன்னுஞ்சுகான் பவா பொங்கே பங்குவான் ஹவ் புனர் பங்கான் டபாத்மன் ஜிப்தகான் சகிதர் எம்பாத் ராத்து ஸ்ரீபு பங்கான் கர்ஜ லாங்சுங் தான் திட லாங்சுங் தர்த்தம் அமரிகான் தம்பஹான் கான்ட்ரிபியூசி சிபிசார் திக புலு அமெரிக்கா சரிக்கா டாலர் தரடா பேதேபே இந்தியா பாட தாஹுண்டுவர் ரிபு திக புலு பட தாஹுண்டுவர் ரிபு எம்பாத் புலு துஜு தம்பா குமலே தீஃப்னியா தீபர் கிரகான் தபாத் மண்டுக்கும் செக்கித்தர் என்னாம் விலாஸ் ஜூதா லபாங்காங் கர்ஜ லாங்சுங் தான் தீதா லாங்சுங் சர்த்தா மண்யம்புக்கா மங்கான் ஹம்பிர் சத்து கோமா எம்பாத் ட்ரில்லியன் பாகி அமெரிக்கா சரிக்கா டாலர் பர் இக்கோனமியான் தேவி முலாயான் அப்ராசி புனர்பங்கான் ஹப் தன் ஸ்போக் தாரி அஹமதாபாத் மனண்டாய் பொருளாதான் கராங்கா கர்ஜாயாங்க திருஸ் பர்கி வாங்கான் இனி பண்டாரா க பண்டாரா பண்டாரா லைன் தி சலுரு நகரி நலாம் பர்புராப்பா புலான் மண்டாதாங் பாபா கிராமோகன் நாயுடு மனம் பைகான் போ பாபா கொனெக்டிவிதாஸ் ஹப் தன் ஸ்போக் சுதன்சூத்னே அகாந்தி பொருளுவாஸ் கதுவா புலு துவா பண்டாரா தம்பஹான் பணத்தஹப் இனி தர்மசுக் சூரத்தி குஜராத் அசாரா தர்சபு ஜுகாதி ஹாதேதி ஒலி பொராங்கான் அசோசியாசி இண்டஸ்ட்ரி ப மங்கு கம்பத்னிகான் செக்டர் பர் ஹோதலான் தான் க கிரமஹத்தான் மித்ரா பர் ஜலானான் பர் வக்கீலான பாடி விசாத்தா சட்ட ப மங்கு கம்பத்னிகான் உத்தம லைன்யதி விடாங் புனர்பங்காந்தர் பர் டகங்காங் யங் மஞ்சர் மின்கான் குவத்தானிய துக்குங்காங் குல புரேட்டிவ் உந்துக் மம் பர் குவாத் கொனெக்டிவிட்டாஸ் இன்டர்நேஷனல் தாரி அஹமதாபாத் டெமிக்கியான் தாஜி கொமெண்டார் தொடரா சொரரா பண்டிகர் கீதா வாசி வர்சாமா திங்கன் சேரான் ரெடியோ ஆகாஷ்வாணி இண்டியா நிலம் அச்சாரா சிலாஞ்சுத்யா கினி இக்குத்திலா லகுராக்கிய தமிழ்

பண்ணாத்தேதா மனைக் மத்தி லாகோ லாகோ தாடி நெங்காந்த மீக்கியான் சொல்ல சைலா அச்சாரா காமியான் உந்துக் பாகி ஹாரினி அச்சாரா காமி உந்துக் பேசுக் அடலா செவகை வடி கு சத்ரா வார்த்தா வடித்தா லாகோ இன்ஸ்ட்ருமெண்டாலியா கொமெண்டார் லாகோ ராக்கியா ஸ்பாட்லைட் தன்சபடுத்தி ஆங் பியாசா காமி மங்கா கிரி தெங்கான் அச்சாரா பேசுக் ஹாரினியா சுடர சுடர பண்டெங்கார் செபுலும் காமி மங் டூடுங் தீரி தாடி உதாரா காமி மங்கு சப்பாக்கான் தெரியுமா காசி பான்யாக் தன் சம்பை பட் ஜும்பக் கம்பாலி பாடாவா வக்து தான்களும் மாங்கியாங் சாமா